0: எல்லாவையும் பாந்தர பாய்
1: FM
2: ருஹுனட்டா ராஜராட்டா சிங்கடகலட்டா www.liveFM.lk

0: ஓகே.
1: நேட்டவின் சிந்து அகநாத்தரே ஹித்த சென்ன சென்ன சிந்து அண்ணத் ஒப கேமதினம் www.liveFM.lk சைட்ட கடகியின் கலாசிக் ரேடியோ சிலக் கரான் கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப்படவி கணனாவக்கோசே ஸ்ரவணே கலஹகி

0: ஹாய் லங்கா விதங்கலாவ நேட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து ஹன்னத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் கரகிஹிங் கிளாசிக் ரேடியோ செலக்ட் கரன்ன கிளாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரன கிளாசிக் ரேடியோ Radio Garden, TuneIn, Radio FM යන app හරහා වගේම තවත් web අඩවී ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකි.
1: Live FM

0: ஜில்லாவின் பாந்தரேகாய்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk